0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ mana ye muerme pa chi come mana ye muerme pa chi come all radio
2: e gorme pom duomi a cheli ma ali bario ki piare we are there lu diro me ya choli ka chel ki jomatiki nga di dul ma pat pat o moroni ka ki ilo rom kwan malo chiria mu chan do yo o te ye bu win mo bae

0: மார்மே பாச்சு
1: இடியுன்னோ ஓர் ரேடியோ பியும் சுன்கிறு வேர் குவாரோ
0: பியும் சுன்கிறு வேர் குவாரோ
1: பி மார்மே பாச்சு
0: பி மார்மே பாச்சு
2: இவன்லாம் யோபிடோ தேலா
1: Radio.